அதை பார்த்துட்டு மறைக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத மறை.